0: Dengarkan sekarang Indie Point oleh Aaron Boy. Juara lagu terbaik Anugerah Lagu Indie 2021. Rakita 107.9.
1: Kita tak ada takut final authority lah. You jangan ingat saya takut biar orang.
2: பிடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்காரக் கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.